சைஞ்சாண்டு கம்மி உங்களுக்கு சொல்ல முடியும் போயிட்டு இருக்குங்களுக்கு வீக்கெண்ட் ஸ்மார்ட் அவரும் கேட்ட முதல் போஸ் கிளம்ப தம்புவா மேனோ நம்ம பீச்சு ரெண்டு மலி கிரிக்கிற குரு கிரவு சபை நாளை கசி மூலி சேகுவது கேசி ஒன்னா கூண்டம் எங்களுக்கு சும் ஒரு மோக்கி டாட்டா ஜுடி கஜுடி எங்களுக்கு சேகரலுன்னு சசாலுன்னு கம்பியா எங்களுக்கு சுற்றி மேச மக்கே செம்பேட்டு கரு பங்கி மசாகு until the end was was malu was ki chome masi ni botri ani sisi uko kambia wicked smart ni botri dan wanda losu kinyozi kijana mzi kijana barubaru a very good morning ngaliko sia mwingita unova dan losu kinyozi tuko live tuko live magile na mbita ni vami tabuni kabisa kijana mzi dendeza mutisi ya kambia ngaliko sia chivalo kini botri mbushi mosa weekend of fight looked in out kalonga za ikona mazi helen mwaka kambia a very good morning dan vamo vangaliko sia kilongo mc jafe the muse Mombasa Road Machinery Town Jawune Buche Reporter Narufu by the way By the way Madama Na Kaonde Balamu Abikandye Mwikeza Kufanya Mwijisi Umondine Mwantanya Wiba Nwazi Umondine Matuku Watutu Mwiwe Kumina By the way Mwikizi A very Blessed New Month Mwiwe Kumia Agri Yune Wezi Matuku Watutu Mwiniwe Kumia Sune Mwi Imbya Kabisa Kabisa Wajalo Mwi Yume Na Love You Tulika Mwi Tutawangi Ama Ondo Yuzungi Wethi Awe Mwi Washire Yuzuna Projects Isa Ibo Yuzi Projects Isa Aku Ezi ya mwako wikizi ya wanondo yu next month ya the lawe project zizi ya kubatri mwe wambi Weza kuambisi yu tuidhamese next ya nina ku Lakini zile trima tuku watatu mwini wae kumi Umundi ni mwodhe nyamu nene muno kwa ume Umundi ni International Boyfriends Day Baitu umundi ni mwodhe nyamu wakutani ya mwondo ume waku na mutumia bado na wakibiziki ya nazo Oneda no uzwe no mae muse na mugame kwazi matuwa diete ne mekalita Zizyodo we muse waku kamudhinzio we ya Zizyodo we muse waku kamudhinzio zizyodo we boyfriend waku kazi uzu mwende na kuivani kwazi zizyo mwikiondo Weza kwethi ya umundi no wa mutani yata boyfriend Umundi ni mudhinya wa International Boyfriends Day ni mudhinya wa kutani ya ume Umundi ni mudhinya wa kutani ya ume zizyo weza kwethi ya no wa muspail na bado tra weekend This is your boyfriend waku They were no boyfriend muta tuani They were no boyfriend muta tuani This is no joke wese chani nange This is your boyfriend wabanka mundu Banki kia mundu Ne boyfriends day umu the international DJ kama thanya ka Kenya Ndiyo ndema kwe tu Na ume mundisi hiyo kudomalize mundu You are kau kila siya wadhi Unemu thanya wona ndu na Madrid Yambi isi ya kwasi ya kumbe unipendi Nona atombe neta kumbe ndu mbanetre ume tuliki kendo ni kiwe Kalia ni nitro likamitambu ni pamoja mpaka mwisho lidia mkwanba Danturko pamoja di mwisho Tone mashuru wangalikusia jela shana kambia tuwe mwe Mbeni mbiwa kata kato Very good morning Mbeni adinkuma mwuli kambia vangalikusia mkukune Mitabu ni tusongi tuwe mwe Zulu na kumazi ngalikuya Facebook page Mbwitro film 3D session Mutobu ni face wa kalembe Mbeni kukusia kalembe raa nitro kwa tila Nsoka mudhumbi ni utoni kathana Mbeni kukusia kalembe raa nitro kwa tila